0: தபாய் சுந்தகனும் சார் கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டாய் செக்
2: அஹிலே பிஹானாக்கு 11 பஜேக்கு